சின்னா சூத்தத்தினாய பௌரி சத்குரு வட்டா தர்சால ஆகிய ஜிஸ் விச் வட்டியா வட்டியா ஆயா சேவேலே தா நதிரி ஆயா ஜா திஸ் பானா தா மன வசாயா கர் ஹுக்கம் மஸ்தக் ஹத் கர் விச்சோ மார் கடியா புரே ஆயா சே புத்தே நோனித் பாயா ஸ்லோக் மேலா பேலா பேலா சுச்சா ஆப் ஹோய் சுச்சே பேட்டா ஆயே சுச்சே அக்கே ரக்ஷியுன் கோய் நா கிட்டியோ ஜாயே சுச்சா ஹோய் கே ஜேவியா